ஷீலா. அக்கம்பனிஸ் ஆர் ஆன் த வயலின் வித்வான் சி என் சந்திரசேகர், ஆன் த மிருதங்கம் வித்வான் எம் டி ராஜகேசரி, ஆன் த கஞ்சிரா வித்வான் பி என் சந்திரமௌலி. திஸ் ப்ரோக்ராம் இஸ் எ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆகாஷ்வாணி பெங்களூரு. எனி டைம் இந்தியன் மியூசிக்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது உமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலில் எவரணி, தேவாமிரத வர்ஷினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.
2: On Ragam 24/7 TTH, we now bring you a vocal recital by Uma Subramaniam. She begins with Evarani in Rag Devamrita Varshini, set to Aditaal, a composition by Thyagarajar.

0: அடுத்து ஞான சபையில் ராகம் சாரங்கா மிஸ்டர் சாப்புதாளம் பெரியசாமி தூரன் இயற்றிய பாடல்.
1: You can now listen to ஞான சபையில் in ராக் சாரங்கா set to மிஸ்டர் சாப்புதாளம்.

0: அடுத்து உன்னை துதிக்க அருள்தா, ராகம் குந்தல வராளி, ஆதிதாளம் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல்.
1: ஷினாவ் பிரசன்ஸ் உன்னை துதிக்க அருள்தா என் ரா குந்தல வராளி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை பாபநாசம் சிவன்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து தர்மசம் வர்தினி, மத்தியமாவதி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ரூபகதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Uma Subramaniam. She is accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by Thiruvadai Marudur S. Radhakrishnan. She continues her vocal recital with Dharma Samvardhini in Rag Madhyamavati set to Rupakam Tal, a composition by Muthuswami Dikshitar.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக பருளென்ன மாட்ட காப்பிராகத்தில் அமைந்த ஜாவளி தர்மபுரி சுப்பராயர் இயற்றியது ரூபகதாளம்.
1: உமா சுப்பிரமணியம் கன்க்ளூட்ஸ் ஹர் வோக்கல் ரிசைட்டல் வித் பருளென்ன மாட்ட அஜாவளி இன் ரா காப்பி செட்டு ரூபகம் தாள் அ காம்போசிஷன் பை தர்மபுரி சுப்பராயர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் இதுவரை கேட்டது உமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Uma Subramaniam. She was accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by Thiruvidai Marudur S. Radhakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

ஸ்ரீ கணபதினி இன் சௌராஷ்டிர ராகம் செட்டு ஆதித்தாளம் தியாகராஜ சுவாமி கீர்த்தனா. தருவாத ஸ்ரீ கணபதினி சௌராஷ்டிர ராகம் ஆதித்தாளம் தியாகராஜ சுவாமி கீர்த்தனா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: திருஷூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சரோஜநாப ஸ்வாதி திருநாள் கிருதி, ராகம் சக்கரவாகம் ஆதித்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: திருஷூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ரவி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை திருஷூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ரவி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஹேமலதா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோயம்புத்தூர் கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் ஜி பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் ஜி சுரேஷ் அவர்கள் கட்டம், பொள்ளாச்சி ஆறுமுகம் அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a vocal recital by ஸ்ரீமதி ஹேமலதா கணேசன். She is accompanied by Coimbatore Shri K. Balasubramanian on the violin, Coimbatore Shri G. Prakash on the mridangam, Coimbatore Shri G. Suresh on the ghatam, and Pollachi Shri Arumugam on the morsing. Nigashil mudalil, Kadaikan, Ramasami Sivan Padal, Begada Ragam, Mr. Chaputalam. The concert begins with Kadaikan, composed by Ramasami Sivan in Rag Begada, set to Mr. Chaputal.

இனி ராமநாதம் முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனை பந்துவராளி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ராமநாதம் கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் பந்துவராளி செட்டுதாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹேமலதா கணேசன் அவர்களின் பாட்டு. கோயம்புத்தூர் கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் ஜி பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் ஜி சுரேஷ் அவர்கள் கட்டம், பொள்ளாச்சி ஆறுமுகம் அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a vocal recital by Shrimati Hemalatha Ganesan. She is accompanied by Coimbatore Shri K. Balasubramanian on the violin, Coimbatore Shri G. Prakash on the mridangam, Coimbatore Shri G. Suresh on the ghatam, and Pollachi Shri Armugam on the morsing. Ini Sada Palaya G. N. Balasubramanian iyathiyathu Ragam Mohanam Adithalam. Listen now to Sada Palaya, composed by Shri G. N. Balasubramanian in Rag Mohanam, set to Tal Adi.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஹேமலதா கணேசன் அவர்களின் பாட்டு. கோயம்புத்தூர் கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் ஜி பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் ஜி சுரேஷ் அவர்கள் கட்டம், பொள்ளாச்சி ஆறுமுகம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Srimati Hemalatha Ganesan. She was accompanied by Coimbatore Shri K. Balasubramanian on the violin, Coimbatore Shri G. Prakash on the mridangam, Coimbatore Shri G. Suresh on the ghatam, and Pollachi Shri Armugam on the morsing. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7, an exclusive Indian classical music channel.